0: சார். பட்பட் பெணி பையன் பட்பட் பெணியின் மாஸ் பிரிய ஜெத்த பஸ் பஸ் பிரிய ஜெத்த மாஸ் பிரிய ஜெத்தியாஜ பிரிய ஜெத்த சாஸ் நான் ਕਿਲੇ ਕੈ ਕਾ ਲਵੋ ਮੈਂ ਚੱਕਣਾ ਚਾਕ ਮਹੱਲਾ ਪਹਿਲਾ
1: ਚਿਪੜਿਆ ਤੇ ਤਕੜਿਆ ਬੋਤੀ ਭਵਿਆ ਤੇ ਤੁਨ ਮੈਂ ਬਹੁ ਪੇ ਕੀਆ ਤੇ ਦੁਖ ਦੀਆ ਸੌ ਵੇਚੀ ਆਇਆ ਆਪਣਾ ਕੀਆ ਹਨ ਨਾ ਖਾਇਆ ਸਾਧ ਨੂੰ ਆਇਆ ਬਹੁਤ